கிட்டதும் கிட்டதும் கிட்டதும் கிட்டதும் தக்க தக்கிட்ட தின்னக்கு தின்ன தக்கிட்ட.